0: ஆகாஷவாணி பெங்களூர். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில் நாம் முதலாவதாக கேட்கப் போவது
1: ஞாபகம் இருக்குதா